0: திவேய் எஃப்எம் நுவதிக எக்கம் மெகாஹெர்ட்ஸ் திவேங்க முனிஃபு எஃப்எல் வாத்திய நுமுக அபதுவஸ்
1: I heard what you said through the grapevine. Funny thing about your problems, they ain't mine. Staying up through the late night. 20 seconds to game time. Getting religious with it. How I'm crossing these state lines. Working hard through the late nights.